0: as porn, Udayanidhi, and saying he has reduced Anna's legacy to a platform for pornographic comments. The BJP, meanwhile, is demanding his arrest, intensifying the political backlash.
1: அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன
0: Alright, further breaking news updates we're tracking at the moment. The DMK IT wing has shared a video targeting Tamil Nadu Chief Minister Vijay's speech now. This has a controversy over Udayanidhi Stalin's remarks.

0: whatever in whatever way possible, they will try to attack DMK.
1: I mean, first, I would like to condemn the unparliamentary language used by the DMK leader, Mr. Udayanidhi. And in fact, it was a demonstration for Kaveri. In fact, we are with the, when we have across political parties, I mean, we are for, we want Kaveri water. And this issue has been going on for the past 50, 60 years. And, but, I mean, it is a real, important issue concerning the farmers of Tamil Nadu. But then, like, over there, in that event, in a public event, I mean, it's such a derogatory, unparliamentary language has been used by women, in fact. And leaders, should be a role model for other people, for cadres and for other office bearers.
2: All right, so there you have visuals of Udayanidhi. This is, as he's being taken by the police after the court has said that he must be released later today. And the prosecution, in fact, said that he's only been taken for questioning and he will be released. He has got station bail and he is now being taken by the police to another destination. So this is a major political storm in Tamil Nadu, this huge controversy over Udayanidhi Stalin's alleged remarks on actor Trisha, which has escalated. And in fact, he has now been released. The Madras High Court did order the release of Udayanidhi Stalin. He's released 4 hours after his arrest. And this is after the court ordered that he be released after questioning. So earlier today, you had Udayanidhi Stalin, being picked up by the police. This is after a massive controversy erupted over his alleged comments on actor Trisha, and a case was also filed. This has triggered protests in the state by TVK on one hand, and the arrest and the police action against Udayanidhi Stalin are triggering DMK protests as well. There's been a war of words also, with the DMK maintaining that he did not say what he has alluded, what the allegations are that he said, though it. Let's listen into what is now being said.
3: ஏதாவது ஒண்ணுனா ஒரு தனிப்பட்ட முறையில் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுது, அவதூறாக பேசுவது, இதை எந்த காலத்திலும் இந்த அரசு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. காவல்துறைக்கு அவளுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அது பூர்வம் நடவடிக்கை எடுப்பார்கள். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் போட்டு கேட்கணும். இது வந்து எல்லா வீட்லேயும் அந்த இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லார் வீட்லேயும் போட்டு கேட்கணும். உதயநிதி பேசினதில் ஒரு வார்த்தை ஏற்புடையதற்கா இவ்வளவு கொச்சையாக கேவலமாக? அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, ஒரு எம்எல்ஏவாக நிற்கிற கூட தகுதி கிடையாது, சட்டசபைக்குள்ள தகுதியே கிடையாது. இவ்வளவு வக்கிரமத்தை மனதில் வச்சுக்கொண்டு இவரெல்லாம் ஆட்சியில் இருந்தப்ப எவ்வளவு வக்கிரமா செயல்பட்டிருப்பாங்க, திரை மறைவில் எவ்வளவு வக்கிரமா செயல்பட்டிருப்பாங்க. நீங்கள் இவ்வளவு வக்கிரத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீங்க எல்லாம் ஆட்சி நடத்திருக்கோ இல்ல இது இருக்கோ எந்த தகுதி இல்லைன்னா மக்கள் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து சட்டசபைக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர்ல சட்டசபைக்கு உள்ள வர்றது கூட தகுதி கிடையாது. ஒரு பெண்களை பற்றி இவ்வளவு வக்கிரத்தை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செய்யாம உங்களுக்கு இந்த மாதிரி பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு எந்த தகுதியும் உதயநிதி
4: கிடையாது.
3: இது மாதிரி பெண்கள் விஷயத்துல இவ்வளவு வக்கிரமாக பொது வழியில் ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது இது எந்த அளவுக்கு பொது வழியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இது எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும்? பெண்களுக்கு எதிராக கொச்சையாக பொது வழியில் பேசுபவர் யாராக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக என்ன நடக்கு அந்த காவல்துறை அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ல பேச
5: சொல்லும்போது இந்த பொய்க்கால் புதிய அரசு நாளை சட்டமன்ற கூட்டத்தை வைத்து உடனே கைது செய்ய வேண்டும், எதை மறைக்க இந்த அரசு முயல்கிறது என்ற கேள்வி.
3: எதையும் மறைக்கிறதுக்கு இல்லை, நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போது எதையும் மறைக்கிறதுக்கு இல்லை. அவர் வந்து இன்னைக்கு வந்து முந்தைய காலங்களில்
6: Tomorrow we have budget session, but we are not trying to hide anything. In past, if Jayalalitha and MGR are alive, they would have taken similar action. So in a way, our leader Vijay also has taken a similar action against Udayanidhi Stalin for his controversial remark. Today, Edappadi K. Palaniswamy come in support of DMK Udayanidhi Stalin. Edappadi Palaniswamy is the person who had pushed ADMK into a deep pit. Even before Udayanidhi Stalin had spoke to controversial remarks against Jayalalitha,